0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: My name is Nitesh. I am from Manipal. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து என்னோட நீ இருந்தால் ஐ படத்துலேருந்து விக்ரம் படம், ஏ ஆர் ரஹ்மானோட பாட்டு. ஸோ ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் இட் இஃப் இட் குட் பி பிளேட்.